அவளுக்கு சாத்தூக்கே நாம சார மோத்தா சரமோத்த மாரம்னுங்க அவங்க நூக்கி